0: வாழ்க்கையை லங்காவே விழாவின்
1: liveFM.lk
2: சைபர் அவகாஷே லாங்கியாத கஸ்ம லைவ் எஃப்எம்

0: ஹரியிடம மத்தியமராத்திரி தொலஹாய் www.liveofm.lk ஹித பீனவன ராசா
1: liveofm.lk